ரெண்டு கரங்களை உயர்த்தி நீங்க சொல்லுங்க. Let this be your covenant today. நீங்க ஆண்டவரோட செய்கிற ஒரு உடன்படிக்கையா இது இருக்கட்டும். Tell him, no matter what, I will keep worshiping.